0: பேவெனுக்குட்ட இந்தியாவின் லொக்கும என்டர்டெயின்மெண்ட் டாபிக் கேட்க வேலா தியனா அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
2: டாக் ஆஃப் தி டவுன்
3: அனுவாட்டாய் தசம தேக்கேன் அனுவாட்டாய் தசம ஹத்தரேன்
4: பாங்கே கமுக்கே பிரேக் நேவாகே பதி முரே
5: ஸ்பைடர் மச்சம்
4: அதுகிட்ட ரைசி குராதா
3: சியதா திவைன புரா

சதகம் சீர்த்த சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்.